மின்னாடி கோவிட் 19 டேப்லெட் பல சூழல் இங்கான ப்ரோ நீடு வளவளின் பண்ணி மந்தல்லான நெல்லிகாவல் கோவிட் ப்ரோ புது மஞ்சினிட மீமி கோவிட் வண்டா கலனங்க வளைஞ்சு பண்ணுங்க ஞானபுரம் ஞாபகம் டேப்லெட் வண்டாவை மஞ்சினிட ஆல்குமன்